0: 老婆，饭做好了没？
1: 好了好了，在盛饭呢。
0: 不知道怎么了，今天饿得不行。
1: 饭好了，儿子来吃饭。
2: 来了来了。
1: 哎呀，老公，吃得慢一点，没人抢你的饭。
0: 啊，我习惯了，在家上肚子饿。Aygül, bilip bilmeyle tiz yap gitip deme degende nemi deymez?
3: 不知不觉 deymez, 不知不觉吃的就快了。不知不觉 degen bilip bilmey degen gap.
0: 啊，不知不觉，这好几年来我习惯了，所以不知不觉的吃的就快了。
3: 爸爸不能这样，这个习惯必须要改。吃得快的话，大脑没有接收到饱腹信号之前，就不自觉地吃得多。这种不经意的过量进食，随着时间积累，可能会导致体重逐渐攀升，从而增加肥胖、高脂血症和代谢综合症等健康风险。
0: 女儿，翻译一下。
4: Dada, bundaq kunib qasınız bo'lmaydi. Cho'qim o'zgartishingiz kerak. Tamoqni tez yesak, cho'ng menga to'yish signalini qabul qilishdan burun ongsiz holda ko'p yeb soladi ekanmiz. Bu xil ehtiyotsizlikdan haddidan ziyoda ko'p yeyish vaqtning o'tishiga ergishib badan og'irligining tadrijiy o'rlishini keltirib chiqarishi mumkin ekan. Shuning bilan semizlik, qondagi moy miqdori oshib ketish va metabolizm yig'indi kasallik alomati qatorliq sog'lomlik xavfining ehtimolligini oshiruvdi ekan. Bu zijue degan ongsiz degan gap.饱腹degen toyunish degen gap, 体重degen badan ig'irligi degen gap, 肥胖degen semizlik degen gap, 风险degen xatar degen gap.
0: 哎呦，这么危险！好的，我慢慢改吧。不自觉 ，anxious， 饱腹 ，toyunish， 体重 badan ig'irligi， 肥胖degen semizlik degan gap. Funksiyan xatar, xatarlik degan gap. Shu xilla.
1: Lao gong, guai bu de ni yue lai yue yuan ru la.
0: Ye you keneng. Guai bu de degan ajablanarlik emas ekan degan gap.
1: Ey, shi de, shuo de dui.
3: 此外，快速的吞咽食物还可以引起消化不良，因为没有经过